0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: எங்க தால வர்ச்சி சேகர
0: தானே
1: தாதன சேகர இ கிருஷில வர்ச்சி தால வர்ச்சி துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனல புலே தால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அக்கிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேர்
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுங்குள்ளார அஞ்சாண்ட நிட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜித கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திரகு பிலே போன் நம்பர் 97 3 5 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் குடரா 97 3 5 4 0 8 8 ஆஜி
3: ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಸತೀಶ್ ಚಂದ್ರ ಎಸ್, ಕಾರ್ಯದರ್ಶಿ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಗಳು ಉಜಿರೆ. ಕೇಳ್ತಾ ಇರಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ಇದು ಜನಮನದ ನಾದ ತರಂಗ.
2: ಇದು ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ಕೇಳುಗರೆ, ಈಗ ಕನ್ನಡ ಚಿತ್ರಗೀತೆಗಳ ಪ್ರಸಾರ. ನಮ್ಮೂರ ಮಂದಾರ ಹೂವೆ ಚಿತ್ರದ ಗೀತೆಗಳು. ಮೊದಲ ಗೀತೆ KS ಚಿತ್ರ ಇವರ ಧ್ವನಿಯಲ್ಲಿ. ಸಾಹಿತ್ಯ KKಲ್ಯಾಣ್.

0: ஆல் தி பெஸ்ட் இன் அப்ச ஜாபுக்கு.
1: தேங்க் யூ அங்கிள். சச்சு இன் அண்ணாண்டல ஒரு கிரிக்கெட் பிராக்டிஸ் அவுட் பொறுத்து ஜாப் ஜாயின் ஆலாவா போலா இன் ஈவினிங் மறைப்போச்சு.